நெகிழ்ந்த வைட் பேக்ரவுண்ட் ஹம் கேண்டிடேட் ஹேகின்சின் ஹங்ரன் மஹாவட் கிரஜோங் நெலுக் எல்ஹாய்னு குன்பனம் ஹி எம் விராணி சங்கா சு மாயபந்தர் த டிக்லிபூர் இப்த சர்சின் அலாங்வச்சிங்கேட் இத்த சட்கண்டோ தபுஹு நெலுக் ஃபினிக்ஸ் பே சேட்டி ஜவான் மீன் இப்த ஹெவரசின் அலாங்வச்சிங்கேட் இத்த சட்கண்டோ தபுஹு நடாங் டிக்லிபூர் செக் மாயபந்தர் அன்மின் எல் தல கிரணஜு ஸ்ரீ விஜயபுரம் எம் வி கேம்பில் பே அசூன்கன் டெனங்சு லிடில் அண்டமான் இப்த சர்சின் அலாங்வச்சிங்கேட் இத்த மஜித்திருக்கோ தகத்தம் நெலுக் ஹெடுவாஃப் ஜவான் மீன் இப்த ஹெவரசின் அலாங்வச்சிங்கேட் இத்த ஹெவரக்கோ தலாப்புஹு நடாங் லிடில் அண்டமான் நஜுஸ்ரீ விஜயபுரம் எம் வி காலிகாட் சு லிடில் அண்டமான் த கார்னிகுபார் இப்த ஹெவரசின் அலாங்வச்சிங்கேட் இத்த சட்கனோ தபுஹு நெலுக் ஹெடுவாஃப் ஜவான் மீன் இப்த மஜித்திரசின் அலாங்வச்சிங்கேட் இத்த ஃபேன் கனோ தலஹராப் நடாங் கார்னிகுபார் செக் லிடில் அண்டமான் அன் மீன் எல் தல கிரண நஜுஸ்ரீ விஜயபுரம் அனு நுன்னே மின்கா தலோன்ஹி இங்கிலஹராப் கே கரன் அன்கம் வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே இங்கதங்க முசக்காம காவிக் சமி அன்ன கே கரன் ஹெல்ங்கி த தனிசேன் அலாங்க ஜூலை ஜிங்கேன் ngam mi cha nya na ke karen na cha inten ta hi ai tarik ai ta lauren el mini chu kam nga re ai lauren ngi thim ngi saka ma ta ngam ne skills for a shared future hino te hi e kum le la la re he sa mu ku re ta mini lama ure ngere min in langin hi ai ho ko ure குரேத்தி தம்னி ஸ்கில்ஸ்டே அங்கு மஹங்கேல் எல்லோன் ஹி கப் இன்றேங்கம் ரோங் ஹி குயோ அங்கி சக்காம நத்த இம்பார்ட்டன்ட் இங் பணம் ஹி இத தனி தக் நங்ஹேங் தக் தாரிக் தமரோல் சூக் நிமின் கேப்ப அத்திங்கன் இன்மினிக்கின் மான ஹேக் இங்கம் ட்ரெயினிங் அண்ட் ஈட்டி இன்றே இன்றி இங்கிறங்கம் டெக்னிக் இப்த நேட்கன் லுயானாய் சாமியு நொன்மின் mene automation hek ingam ai min ne 22% in lahen mene kin ma nahi nahari la angon ni tara yen ro yala ni sakam tangam hoi te hang ne tahli lang tin ke ingi la harap tik ke nyem me quiet ailngam sin james the great minyu tara silent

இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது தமிழ் ஒளிபரப்பு இப்போது துவங்குகிறது. நேரம் 5 மணி 33 மணித்துளிகள்.

இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 31 நாள் ஜூலை மாதம் 15 தேதி புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு.

நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள், சிந்தனை மற்றும் சிறுவர் பூங்கா ஆகியன ஒளி உலா வர இருக்கிறது. முதலில் குரல் அமுதம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பொருள்: கடல் நீர் சூழ்ந்த உலகமாயின் மழைநீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். மீண்டும் குரல்: விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. குரல் எண் 13, அதிகாரம் வான் சிறப்பு.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் கடற்கரை பகுதிகளில் காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

அறியலாம். ஃபோனிக்ஸ்பி துறைமுகத்திலிருந்து எம்வி நார்த் பேசேஜ் நாளை காலை 6 மணிக்கு சுராதீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம்வி பாரட்டாங் நாளை காலை 6:15 சகிதீப் செல்லும். அங்கிருந்து காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்கும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 சுராஜித் செல்லும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஹட்பி நாளை காலை 11 மணிக்கு சகிதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சுராஜித் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 11:30 மணிக்கு சுராதீப் செல்லும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். அதன்பின் இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஜாலிபாய் பிற்பகல் 2:30 மணிக்கு சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம்வி பாரட்டாங் மாலை 5 மணிக்கு சுராதீப் செல்லும். பின்பு அங்கிருந்து மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. தகவல் நேரம் கேட்டீர்கள்.

உலக இளைஞர் திறன் தினம் வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15 அன்று கொண்டாடப்படுகிறது. வேலை வாய்ப்பு, தொழில் முனைவோர் மற்றும் முறையான வேலைகளுக்கு தேவையான திறன்களை இளைஞர்களுக்கு வழங்குவதன் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது. இதனுடைய முக்கிய குறிக்கோள்கள்: இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், சுய தொழில் மற்றும் தொழில் முனைவோர் திறனை வளர்த்தல், நவீன உலகிற்கு ஏற்ப கல்வி மற்றும் பயிற்சி முறைகளை மேம்படுத்துதல். இதனுடைய சிறப்பம்சங்கள்: ஐக்கிய நாடுகள் சபை UN 2014 ஆண்டு இத்தினத்தை அறிவித்தது. இளைஞர்களின் திறன் பற்றாக்குறையை போக்க பல்வேறு பயிற்சி திட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இளைஞர்களின் திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்வதன் மூலம் மட்டுமே ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த உலகின் நிலையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்நாள் நினைவூட்டுகிறது.

கல்வி கண் திறந்த காமராஜர். காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். இவரின் தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவர் அரசியல் ஆர்வலர் மற்றும் ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதி. இவர் ஏழ்மையான குடும்பத்தின் மகன். ஆரம்ப வாழ்க்கையில் நிறைய சவால்களை எதிர்கொண்டார். இவர் 1954 முதல் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954 முதல் 1963 வரை 3 தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக இருந்தார். அப்போது மாநில மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கில் மதிய உணவு திட்டம், நிதியுதவி திட்டம், ஓய்வூதிய திட்டம் என பல சமூக நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மூடப்பட்டிருந்த 1000 தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க உத்தரவிட்டார். தென்னாட்டு காந்தி, கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர், கருப்பு காந்தி, கிங் மேக்கர், விருதுபட்டி வீரர் என பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு. காமராஜர் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தார். ஏழை மக்கள் என்றெல்லாம் பார்க்காமல் எல்லோரிடமும்

தரமான வானொலியில் நிகழ்ச்சிகளை வழங்கி பங்கேற்க உங்களை பிரசார் பாரதி அழைக்கிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சியை தயாரிக்கும் நிறுவனங்கள், நிகழ்ச்சியை திரட்டுபவர்கள் எமது வானொலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசலின் கீழ் தரமான வானொலி நிகழ்ச்சிகளை வழங்க பங்கேற்குமாறு பிரசார் பாரதி விண்ணப்பங்களை வரவேற்கிறது. இதில் வருவாய் பகிர்வு முறை, ரெவன்யூ ஷேர் மோட், விளம்பரதாரர் நிகழ்ச்சி முறை, ஸ்பான்சர் ப்ரோக்ராம் மோட், இலவச முறையாக அதாவது கிராக்டிக்ஸ் மோட் ஆக இருக்க வேண்டும். இதில் வானொலி நாடகங்கள், ஆவண படங்கள், கதை சொல்லல், ஆடியோ தொடர்கள், புதுமையான ஆடியோ வடிவங்கள், போட்காஸ்ட், வினாடி வினா மற்றும் இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் அடங்கும். நிகழ்ச்சி ஹிந்தி மொழியில் அமைய வேண்டும். 14 நிமிடங்கள் முதல் 28 நிமிடங்கள் என்ற கால அளவில் இருத்தல் அவசியம். விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அனுப்பும் முன் பிரசார் பாரதி சோர்சிங் பாலிசி 2024 மற்றும் சமீபத்திய திருத்தங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். NIPP-இன் கீழ் தரப்படும் நிகழ்ச்சிகள் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசலின் கீழ் பிரசார் பாரதி ஆகாஷ்வாணி முடிவின்படி தேசிய மண்டல மற்றும் உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒளிபரப்பப்படலாம். தகுதி, வழிகாட்டுதல்கள், ஒப்பந்த நிபந்தனைகள், வருவாய் பகிர்வு, அகில இந்திய ஒளிபரப்பு விதிகள் மற்றும் வணிக விளம்பர விதிகள் ஆகியவையும் இதில் பரிசீலிக்கப்படும். உங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி oairportplayer@prasarbharati.gov.in மற்றும் தேவையான அனைத்து விவரங்களுக்கு பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளங்களை பார்க்கவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31 ஆகும். இந்தியாவின் பொது சேவை நிறுவனமான அகில இந்திய வானொலி நிலையம் உங்கள் படைப்பாற்றலை ஒளிபரப்பும். இந்த அரிய வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். நேயர்களே, தொடர்வது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி. சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான நீதி கதைகளும் பாடல்களும் ஒலி உலா வர இருக்கிறது. வீட்ல அழகான நாய்க்குட்டி ஒன்னு இருந்துச்சான். அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு காகம் பெஸ்ட் ஃப்ரெண்டா. நாய்க்குட்டியும் காகமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு நாள் காகம் ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருந்துச்சான். இத பார்த்த நாய்க்குட்டி, என்ன காக்கையாரே, ஏன் சோகமா இருக்கிற, முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்னு கேக்க, அதுக்கு காகம் மனிதர்கள் மத்த பறவைகளை எல்லாம் ரொம்பவே நேசிக்கிறாங்க, அன்பா பாசமா இருக்கிறாங்க, ஆனா காக்கை இனத்தை மட்டும் ரொம்பவே வெறுக்கிறாங்க, சில மனிதர்கள் கல்லால அடிக்கிறாங்க அப்படின்னு காகம் நாய்க்குட்டி கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற தீய குணங்கள் தான்னு நாய்க்குட்டி சொன்னதாம். நீங்க மட்டும் உங்ககிட்ட இருக்கிற தீய குணங்களை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் எல்லோரும் உங்களை நேசிப்பாங்கன்னு சொல்லிச்சான் நாய்க்குட்டி. உடனே எங்க கிட்ட என்ன தீய குணங்கள் இருக்குன்னு ரொம்ப கோபம் ஆயிருச்சான் காகம். கடமையை செய்வது, சுத்தமா இருக்கிறதுன்னு பல நல்ல குணங்கள்ல நாங்க தானே சிறந்தவர்கள் என்றதாம் காக்கை. உண்மைதான் என்றதாம் நாய்க்குட்டி. பகிர்ந்துண்ணும் பண்பை கற்று தந்தது நாங்க தான் என்று பெருமையோடு சொன்ன காகம். இப்படி நல்ல குணம் எங்க கிட்ட இருக்குது, ஆனாலும் கூட எங்களை மத்த பறவைகளை போல அன்பா யாரும் பாக்குறது இல்லையே. குயில் கூவும் போது அதன் இனிமைய ரசிக்கிறாங்க, மயில் ஆடும் போது ரசிச்சு பாக்குறாங்க, பாராட்டுறாங்க, கிளியை வீட்டுல வளர்த்து பேச கற்று கொடுக்கிறார்கள். ஆனா எவ்வளவோ நல்ல குணங்கள் எங்க கிட்ட இருந்தும் எங்களை ஏன் துரத்துறாங்க என்று மீண்டும் கேட்டது காகம். ஏன் என்று நான் சொல்கிறேன், உங்களிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற தீய குணங்களாலதான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்று கூறியது நாய்க்குட்டி. அப்படி என்ன தீய குணங்கள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு காகம் கேக்குது. திருடுதல், ஏமாற்றுதல் என்று சொன்னது நாய்க்குட்டி. உடனே அவமானத்தில் தலை குனிந்தது காகம். எப்படி இருந்துச்சு கதை? கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? ஒருவரிடம் எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவரோட ஒரு சிறு தீய செயல் அவரின் அத்தனை நல்ல பண்புகளில் இருந்தும் மறைத்து அந்த தீய செயலே பெரியதாக தெரியும். என்ன குட்டீஸ், கதையும் கருத்தும் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கதையோட சேர்த்து ஒரு அழகான பாடலையும் கேட்டுடலாம்.

ஏசி வசதியுள்ள ஒரு வண்டியில ஒரு அப்பாவும் மகனும் போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி வண்டியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மகன் அப்பாவை பார்த்து, அப்பா, உங்க வாழ்க்கையில சொத்து சோகம் சேமிப்பு எதுவுமே இல்லையே, 70 வயது ஆயிருச்சுன்னு சொன்னானா. இத கேட்ட அப்பா உடனே, நம்ம சொந்தக்காரவங்கல ஒருத்தருக்கு இன்னைக்கு கல்யாணம், நாம அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம்னு சொன்னாராம். வண்டி ஒரு கல்யாண பந்தல் கிட்ட போய் நின்னுச்சான். அப்பா வண்டியை விட்டு இறங்கி, தம்பி, கல்யாண பந்தல்ல இருக்கிற வாழை மரத்தை பார்த்தாயா? இதோட சரித்திரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த வாழை மரம் தன்னோட வாழ்நாளில் இலை, பூ, காய், கனி, பட்டை ஆகிய எல்லாவற்றையும் தானமாக கொடுத்துருது. இந்த வாழை மரத்தின் சேமிப்பு வாழை கன்றுகள் மட்டும்தான். இந்த வாழ்க்கை தத்துவம் மணமக்களுக்கு புரியறதுக்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் கல்யாண பந்தலில் வாழை மரம் கட்டுவதை வழக்கமாக வைத்தார்கள்.

தந்தை கொடுத்த உயிர்தான் மனிதனுக்கு மூலதனம். அதை கொண்டு முன்னேறுவதுதான் தனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் பெருமை. இயற்கையின் விதிப்படி வாழும் மனிதர்களுக்கு துன்பமோ துயரமோ கிடையாது. முதலில் இதை நீ புரிந்துகொள் என்றார் தந்தை. மகன் உடனே மன்னிப்பு கேட்டான். இந்த கதையோட கருத்து என்னன்னா, தாயும் தந்தையும் எப்பொழுதுமே தன் குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வைக்கிறதை விட நல்ல கல்வி அறிவையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் கொடுக்க வேண்டும். அதே போல குழந்தைகளும் தாய் தகப்பனை இறுதி வரை கைவிடாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெரியோர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளே.

ஒழுக்கத்தையும் பண்பையும் கொடுக்க வேண்டும். அதே போல குழந்தைகளும் தாய் தகப்பனை இறுதி வரை கைவிடாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெரியோர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளே.

0: ஒரு ஊர்ல அழகான பள்ளிக்கூடம் இருந்ததாம். அந்த பள்ளியில பரணியும் சீனுவும் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் சீனு அப்பா கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு பரணி அவனோட அப்பா கிட்ட போய் சொன்னானா. எந்த சீனுடா அப்படின்னு கேட்டாரு பரணி அப்பா. என் கிளாஸ்மேட் பா, புது கார்ல கோவிலுக்கு போனாங்களாம், ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு சீனு சொன்னான், நீயும் ஒரு கார் வாங்குப்பா. பரணியை இழுத்து கட்டி அணைத்து கொண்டு சரின்னு சொன்னார் பரணி அப்பா. எப்ப வாங்குவப்பா காரு? காரு வாங்க ரொம்ப பணம் தேவைப்படும், இன்னும் 5 வருஷத்துல சம்பாதிச்சுடுவேன். நீ ஹை ஸ்கூல் போகும்போது உன்னை கார்ல கொண்டு போய் விடுவேன், அதுவரை நீ சமத்து பிள்ளையா இருக்கணும், சரியான்னு கேட்டார் பரணி அப்பா. உடனே நம்ம ரெண்டு பேருமே கூலி வேலை தான் பாக்குறோம், நாம எப்படிங்க கார் வாங்குறது, நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், ஏன் இப்படி குழந்தைகிட்ட கார் வாங்கிருவோம்னு போய் சொன்னீங்கன்னு கேட்டா பரணி அம்மா. இப்போ நம்ம பிள்ளைக்கு 11 வயசு தான் ஆகுது, வருஷம் ஆக ஆக அவன் பெரியவனா ஆயிருவான், அப்போ அவனே நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிருவான், அதுவரை அவன் இப்படியே சந்தோஷமா இருக்கட்டும்னு பரணி அப்பா தன் மனைவியிடம் சொன்னாரு. இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? குழந்தைகள் மனசு ரொம்பவே பலகீனமானது. குழந்தைங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா உடனே முடியாதுன்னு சொல்லாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி தரேன்னு சொல்லுங்க, குழந்தைகள் சந்தோஷமா காத்திருப்பாங்க. குழந்தைகளுக்கு வயசு ஆக ஆக வீட்டின் சூழ்நிலையை தானாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே போல குழந்தைகளை நீங்களும் அப்பா அம்மா கிட்ட அது வேணும் இது வேணும்னு அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. சமத்து பிள்ளையா அப்பா அம்மா பேச்சை கேட்டு சந்தோஷமா இருக்கணும்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

இத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.